ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: வேத பாடாக ரிக்வேத சிகா பாடக.
1: ஓம் அயம் தேவாய தேவாயாய மயம் தேவாய ஜன்மனே தேவாய ஜன்மனே ஜன்மனே தேவாய தேவாய ஜன்மனே ஸ்தோமாஹ ஜன்மனே ஸ்தோமஸ்தோமோ ஜன்மனே ஜன்மனே ஸ்தோமோ விப்ரேபிஹி ஸ்தோமோ விப்ரேபிர்விப்ரேபிஸ்தோ.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். Dear listeners of Shaivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Shiva Shiva Hara Hara, presented by Shivanathan Pathumari. Thank you. ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். The title is Shiva Ayukta Namavali, presented by Kanu Ramaswamy. Thank you. Om Namah Shivaya.

ஷத்ருபியஶ்ச வோ நமஹ நமஹ ஷத்ருபியஸ் சங்கிரஹேத்ருபியஶ்ச வோ நமோ நமோ மஹத்யோ அர்பகேபியஶ்ச வோ நமஹ நமஸ்தக்ஷப்யோ ரதக.

அவகமயிதாரஸ்தேனந்தாத்ப்ரதே அதுதேன மன்யஸ்வ சத்யாசிரிஹ மனஹ.

தஸ்மிதம் கரோதி ராஜா பக்திம் விஜேதரம் நிர்வபேத் சதகிருஷ்ண ரமாயஷ்காமோ தேவா அசுரான் ஹத்வா மிருத்யோர விவயஸ்தே தேவா பிரஜாபதி மேபோபாதாவந்தாம் வா ஏதயா பிரஜாபதிரயா ஜயத்ததோ தேவா அமிர்தத்வமகச்சன் அமிர்தம் வைரண்யம் அமிர்தமாய அமிர்தேன இவைஷ்வமிர்தமாய ராத்வாதுதாத்யாயஷ்காமத்யா தமேதயாய

0: Namashivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudri.
2: Adhikarantara Prayuktipajivitvenava Shadyagavat Phalaikyenava
3: Shadyagaha Darishapurnamasa Shabdena Shadyagaha Uchyante ദർശപൂർണമാസം അഭ്യാം സ്വർഗകാമോ ചെയ്ത ദ്വിവചനം ഇരുന്നാൽ കൂടെ അത് ആറ് യാഗങ്ങൾ ദർശേ ദർശോ നാമ അമാവാസ്യ അമാവാസ്യായാം കർത്തവ്യാനി അമാവാസ്യായം ഇത്യുക്തെ പ്രതിപദി കുറുവന്തി അമാവാസ്യായാം കർത്തവ്യാനി ത്രീണി കർമാണി പൗർണമാസ്യാം കർത്തവ്യാനി ത്രീണി കർമാണി ഇത് മൂന്നും ആറും പ്രധാന യാഗങ്ങൾ ഇന്ന് ആറ് പ്രധാന യാഗങ്ങളെ ചേർത്ത് ദർശപൂർണമാസ യാഗം എന്ന് പേർ അത് മംഗളവാദത്തില് ദർശാധിപൻ നിൽക്കില്ല ദർശാധിപന് ദർശ ദർശവും ദർശഹ പൂർണമാസശ്ച ആറ് യാഗങ്ങൾക്ക് പേര് ദർശപൂർണമാസയാഗം ഇത് ആറും സമപ്രധാനം തരി ഇന്ന് ഷണ്ണാം യാഗാനാം പരസ്പരം അംഗാംഗി ഭാവ നാസ്തി പരന്തു ഏകഫലോദ്ദേശേന ഷഡ് യാഗാഹ വിഹിത ഏകഫലോദ്ദേശേന പശ്യതു ഷഡ് യാഗവത് ഫലൈക്യേന വാ യഥാ ഏകഫലോദ്ദേശേന യഥാ ഷഡ് യാഗാഹ സമപ്രധാനതയാ പ്രധാനതയാ വിഹിതാ ഭവന്തി തദാനീം തേഷാം ഷണ്ണാം ഏകകർത്തൃകത്വം ലഭ്യത ദർശയാഗം അന്യക്കരിഷ്യതി പൂർണമാസയാഗം അന്യക്കരിഷ്യതി ഇത് ശക്യത സ്വർഗോദ്ദേശന യതി കർത്തവ്യം തരി ഷണ്ണാമപ്പി സമപ്രധാനത്വാത് ഏകഫലോദ്ദേശേന വിഹിതത്വാത് ഏകേന കർത്തവ്യം ഇത് ലഭ്യത ഏവഞ്ച കർത്ത ഇക്കേ ഇതം സർവം ഏതാദൃശ സ്ഥലാനി ഭവന്തി ഇന്നമാതിരി ഏതാവൊരു സിറ്റുവേഷൻ ഇരിക്കുന്ന കർത്ത ഐക്യം വരും തദാനീം പൗരാപര്യം ചിന്തയിതും ശക്യത തരി പ്രഥമതഃ കർത്തൈക്യം സാധനീയം അനന്തരം പൗർവാപര്യം സാധനീയം തരി കർത്തൈക്യം സാധയിതും ഏതാദൃശ സന്ദർഭ പൂർവമീമാംസായം വർത്തതേ താദൃശ സന്ദർഭ അത്ര അസ്തി വാ ഇത്യവ അഗ്രേ
2: തഥാത്വേ വിചാരയോഃ ശ്രുത്യാദി പ്രമാണം നോപലഭ്യതേ
3: തഥാത്വേ തഥാത്വേ തഥാത്വേ ഇത്യുക്തെ പരസ്പരാംഗാംഗി ഭാവേ വാ ഏക അംഗി നിരൂപിത അനേക അംഗത്വേ വാ അന്യാധികാര പ്രയുക്താധികാരത്വേവ ഏകഫലനിരൂപിത അനേക സമപ്രധാനത്വേവ തഥാത്വേ ഇഹ പൂർവോത്തരമീമാംസയോ വിഷയ കർമ്മവിചാര ബ്രഹ്മവിചാരയോർ വിഷയ ശ്രുത്യാദി പ്രമാണം നോപലഭ്യത്തെ ഭവാൻ വദതി ഇത്യുക്തെ ആഗച്ഛതി വാ തത്ര ശ്രുത്യാദി പ്രമാണം വക്തവ്യം അത്ര സർവത്ര ശ്രുത്യാദി പ്രമാണം പ്രദർശയിതും ശക്യത്തെ ശ്രുതിലിംഗവാക്യ പ്രകരണാദി ഷു മധ്യേ കിമപ്പി പ്രമാണം പ്രദർശനീയം തത് പ്രദർശയിതും ന ശക്യത ചേ തത് സാധയിതും ന ശക്യത
2: അതഃ കർമ്മ ബ്രഹ്മ വിചാരയോഃ ന ക്രമ നിയമോ യുക്തഃ
3: ഇതി മഹാ പൂർവക്ഷ നിയമ വക്തും ന ശക്യത ഏകകർത്തൃകത്വമേവ പ്രഥമതഃ സാധയിതും ന ശക്യത ഭവതഃ തർഹി ക്രമ നിയമ വ്യവസ്ഥാപയിതും ന ശക്യത തർഹി പുനഃ അർത്ഥ ശബ്ദാർത്ഥഃ ന ഘടതേ ഇത്യവ പുനഃ പൂർവക്ഷ
2: यदि श्रुत्यादि प्रमाणं न संभवति तदा खलु तथात्वं स्यात्
3: यदि श्रुत्यादि प्रमाणं न संभवति यदि अत्र श्रुत्यादि प्रमाणं नोपलभ्यते इत्युक्तं यदि नोपलभ्यते न भवति तदा खलु तथात्वं न स्यात् इति योजनीयं तथात्वं स्यात् इति न तथात्वं न स्यात्
2: यदि श्रुत्यादि प्रमाणं
3: യതി ശ്രുത്യാദി പ്രമാണം ന സംഭവതി തഥാ ഖലു തഥാത്വം ന സ്യാത് ശ്രുത്യാദി പ്രമാണം സംഭവതി ഇത്യുച്യതെ സിദ്ധാന്തകഃ ഇത്യുക്തെ ശ്രുത്യാദി പ്രമാണം അസ്തി ശ്രുതിരേവ അസ്തി അധ്യാർത്ഥം ശക്യതേ വാ ന സ്യാത് അപേക്ഷതെ ഏകൈവ നകാരഃ ദൃശ്യതെ
2: ശ്രുത്യാദി പ്രമാണം ന സംഭവതി തഥാ ഖലു തഥാത്വം സ്യാത് ഇത്യുക്തെ ಏಕಕರ್ತೃಗತ್ವಂ ನ ಸ್ಯಾತ್.
3: ಕಥಂ ಆ ಏಕಕರ್ತೃಗತ್ವಂ ನ ಸ್ಯಾತ್
2: ತಥಾತ್ವಂ ಇತ್ಯಕ್ತೆ ಪೂರ್ವಂ ಏಕಕರ್ತೃಗತ್ವಂ ನ ಸ್ಯಾತ್ ಇತಿ ಪ್ರತಿಪಾದಯತಿ.
3: ಏಕಕರ್ತೃಗತ್ವ ಗ್ರಾಹಕ ಸ್ಥಲಾನಿ ಏಕಕರ್ತೃಗತ್ವೇ ಏವಂ ಪೂರ್ವೋಕ್ತಾನಿ ಸ್ಥಲಾನಿ ಅಪೇಕ್ಷ್ಯಂತೆ. ಸ್ಥಾನಾನಿ ಯಥಾ ವರ್ತಂತೆ ತದ್ವದ್ ಅತ್ರ ಸ್ಥಿತಿ ಅಪೇಕ್ಷ್ಯತೆ. ತತ್ ನಾಸ್ತಿ ಚೇತ್ ಏಕಕರ್ತೃಗತ್ವಂ ನ ಭವತಿ ಇತ್ಯುಕ್ತಂ. ತಥಾ ನ ಪ್ರಮಾಣಂ ನಾಸ್ತಿ ಇತಿ ಭವತಾ ಉಚ್ಯತೆ ಖಲು. ಪ್ರಮಾಣಂ ಅಸ್ತಿ ಇತಿ ಉಚ್ಯತೆ ತಾವದೇವ. ಶ್ರುತ್ಯಾದಿ ಪ್ರಮಾಣಂ ಯದಿ ನ ಸಂಭವತಿ ತರ್ಹಿ ಭವದುಕ್ತಂ ಭವದುಕ್ತಃ ಪೂರ್ವಪಕ್ಷಃ ಯುಕ್ತಃ ಸ್ಯಾತ್. ಪರಂತು ಶ್ರುತ್ಯಾದಿ ಪ್ರಮಾಣಂ ಸಂಭವತಿ ಇತಿ ಅಗ್ರೇ ಉಚ್ಯತೆ. ವಿದ್ಯಾಂಚ ವಿದ್ಯಾಂಚ ಯಸ್ತದ್ ವೇದೋಭಯಗಂ ಸಹ
2: ತೇನೈತಿ ಬ್ರಹ್ಮವಿತ್ ಪುಣ್ಯಕೃತ್ ಸತ್ಯೇನ ಲಭ್ಯಸ್ತಪಸಾ ಹೇಷ ಆತ್ಮ ಸಮ್ಯಕ್ ಜ್ಞಾನೇನ ಬ್ರಹ್ಮಚರ್ಯೇನ ನಿತ್ಯಂ.
3: ಮೂರು ಶ್ರುತಿ ವಾಕ್ಯವಿದೆ, ಒಂದು ವಾಕ್ಯವಿಲ್ಲ. ವಿದ್ಯಾಂಚ ವಿದ್ಯಾಂಚ ಯಸ್ತದ್ ವೇದೋಭಯಂ ಸಹ ಅವಿದ್ಯೆಯ ಮೃತ್ಯಂ ತೀರ್ತ್ವ ವಿದ್ಯೆಯಾಮೃತಮಶ್ನುತೆ. ಈಶಾವಾಸ್ಯೋಪನಿಷದ್ ವಾಕ್ಯಂ ವಿದ್ಯಾಂಚ ಅವಿದ್ಯಾಂಚ ಯಸ್ತದ್ ವೇದ ಉಭಯಂ ಸಹ. ತತ್ರ ಅವಿದ್ಯಾ ಇತಿ ಶಬ್ದೇನ ಕರ್ಮಾಣಿ ಉಚ್ಯಂತೆ. ವಿದ್ಯಾ ಅವಿದ್ಯಾ, ಅವಿದ್ಯಾ ಇತ್ಯುಕ್ತೆ ವೇರ ಅವಿದ್ಯೆ ಇಲ್ಲ, ಅವಿದ್ಯಾ ನಮ್ಮ ನ ವಿದ್ಯಾ ಅವಿದ್ಯಾ. ತತ್ರ ವಿದ್ಯಾ ಭಿನ್ನಂ ಕರ್ಮ ಇತಿ ತತ್ರ ಅರ್ಥ. ತರ್ಹಿ ಏವಂ ನ ವಿದ್ಯಾ ಅವಿದ್ಯಾ ತಾವದೇವ. ತತ್ರ ಈಶಾವಾಸ್ಯೋಪನಿಷದಿ ಉಪಕ್ರಮೇ ತತ್ವಜ್ಞಾನಂ ಕರ್ಮ ಏತದ್ವಯಂ ಉಪಸ್ಥಿತಂ. ಈಶಾವಾಸ್ಯಮಿದಗಂ ಸರ್ವಂ ಯತ್ಕಿಂಚ ಜಗತ್ಯಾಂ ಜಗತ್ತೇನ ತ್ಯಕ್ತೇನ ಭುಂಜೀತಾಃ ಮಾ ಗೃಧಃ ಕಸ್ಯಸ್ವಿತ್ ಧನಂ ಇತ್ಯತ್ರ ತತ್ವಜ್ಞಾನಂ ಉಕ್ತಂ. ಕುರುವನ್ನೇವೇಹ ಕರ್ಮಾಣಿ ಇತಿ ಅಗ್ರಿಮೋ ಮಂತ್ರಃ ಜಿಜೀವಿಷೇ ಛತಕಂ ಸಮಾಃ ಇತ್ಯತ್ರ ಕರ್ಮಾಣಿ ಉಪಸ್ಥಿತಾನಿ. ಏವಂಚ ಈಶಾವಾಸ್ಯೋಪನಿಷದಃ ಆರಂಭೇ ವಿದ್ಯಾ ಕರ್ಮ ಏತದ್ವಯಂ ಉಪಸ್ಥಿತಂ. ಮಧ್ಯೆ ಇದಂ ವಾಕ್ಯಂ ಆಗಚ್ಛತಿ ವಿದ್ಯಾಂಚ ಅವಿದ್ಯಾಂಚ ಇತಿ. ತೇನ ಅವಿದ್ಯಾಶಬ್ದೇನ ಕಿಂ ಗ್ರಾಹ್ಯಂ ಇತ್ಯುಕ್ತೆ ವಿದ್ಯಾ ಭಿನ್ನಂ ಕರ್ಮ ಇತ್ಯರ್ಥ. ತರ್ಹಿ ವಿದ್ಯಾಂಚ ಅವಿದ್ಯಾಂಚ ಯಸ್ತದ್ ವೇದ ಉಭಯಂ ಸಹ ಇತ್ಯುಕ್ತಂ ಖಲು. ದ್ವಯಮಪಿ ಯಃ ಉಪಯುಂಕ್ತೆ ಸಹ ತಸ್ಯ ಅವಿದ್ಯೆಯ ಮೃತ್ಯುಂ ತೀರ್ತ್ವ ವಿದ್ಯೆಯ ಅಮೃತಮಶ್ನುತೆ. ಅವಿದ್ಯೆಯ ಇತ್ಯುಕ್ತೆ ಶಾಸ್ತ್ರೀಯೇಣ ಕರ್ಮಣ ಮೃತ್ಯುಂ ತೀರ್ತ್ವ. ಮೃತ್ಯುಂ ತೀರ್ತ್ವ ಇತ್ಯಸ್ಯ ತತ್ರ ಕಶ್ಚಿತ್ ಅರ್ಥಃ ವಕ್ತವ್ಯಃ. ಮೃತ್ಯುಂ ತೀರ್ತ್ವ ಇತ್ಯುಕ್ತೆ ಪಾಪಕ್ಷಯಂ ಪಾಪನಿವೃತ್ತಿಂ ಸಂಪಾದ್ಯ. ವಿದ್ಯೆಯ ತತ್ವಜ್ಞಾನೇನ ಅಮೃತತ್ವಂ ಅಮೃತಮಶ್ನುತೆ ಮೋಕ್ಷಂ ಪ್ರಾಪ್ನೋತಿ ಇತಿ. ಏವಂ ಅನೇನ ವಾಕ್ಯೇನ ಏಕಕರ್ತೃಗತ್ವಂ ಉಚ್ಯತೆ ಖಲು ಸಾಕ್ಷಾತ್. ಇಪ್ಪೋ ವಿಷಯ ನ ಸ್ಯಾದಿತಿ ನಾಪೇಕ್ಷತೆ ಕಿಂ ಭವತಿ ಯದಿ ಶ್ರುತ್ಯಾದಿ ಪ್ರಮಾಣಂ ನ ಸಂಭವತಿ ತದಾ ಖಲು ತಥಾತ್ವಂ ಸ್ಯಾತ್. ಇತ್ಯುಕ್ತೆ ಇತ್ಯುಕ್ತೆ ಸಾಕ್ಷಾತ್ ಶ್ರುತಿರ್ ಯದಿ ನಾಸ್ತಿ ತದಾನೀಂ ಖಲು ಏಕಕರ್ತೃಗತ್ವ ಲಾಭಾಯ ಏತಾದೃಶೀ ಸ್ಥಿತಿ ಅಸ್ತಿ ವಾ ಇತಿ ಪರ್ಯಾಲೋಚನೀಯಂ ಇತಿ ವಾಕ್ಯಾರ್ಥ. ಇತ್ಯುಕ್ತೆ ಕಥಂಚಿತ್ ಏಕಕರ್ತೃಗತ್ವಂ ಊಹನೀಯಂ ಊಹನೀಯಂ ಸ್ಯಾತ್. ಕಥಂ ಊಹನೀಯಂ ಅಂಗಾಂಗಿ ಭಾವಮಾದಾಯ ವಾ ಏಕ ಪ್ರಧಾನ ನಿರೂಪಿತ ಅನೇಕ ಅಂಗತ್ವಮಾದಾಯ ವಾ. ಇದಂ ಸರ್ವಂ ಅನುಮಾನೇನ ಊಹನೀಯಂ. ಏತತ್ ಸರ್ವಂ ಕದಾ ಸ್ಯಾತ್ ಸಾಕ್ಷಾತ್ ಶ್ರುತಿ ಪ್ರಮಾಣಂ ನ ಸ್ಯಾತ್ ಚೇತ್. ಸಾಕ್ಷಾತ್ ಶ್ರುತಿ ಪ್ರಮಾಣ ಕರ್ತೈಕ್ಯಂ ಸಾಕ್ಷಾತ್ ಬೋಧಯತಿ ಶ್ರುತಿ. ಯದಿ ಸಾಕ್ಷಾತ್ ನ ಬೋಧಯತಿ ಅನ್ಯೋ ಏಕಃ ಕರ್ತಾ ಅಪೇಕ್ಷ್ಯತೆ ಯದಿ ಸಾಕ್ಷಾತ್ ವಚನೇನ ನ ಪ್ರಾಪ್ಯತೆ ಚೇತ್ ಏತಾದೃಶೀಂ ಸ್ಥಿತಿಂ ಆಲೋಚ್ಯ ಕಥಂಚಿತ್ ಪ್ರಾಪಣೀಯಂ ಭವಿಷ್ಯತಿ ತನ್ನಾಸ್ತಿ ಇದೆ ತಾತ್ಪರ್ಯ. ತರ್ಹಿ ನ ಸ್ಯಾಜತಿ ಶೋಧನ ನ ಕರ್ತವ್ಯ. ಯದಿ ಶ್ರುತ್ಯಾದಿ ಪ್ರಮಾಣಂ ನ ಸಂಭವತಿ ತದಾ ಖಲು ತಥಾತ್ವಂ ಸ್ಯಾತ್ ಏವಂ ಕ್ರಮೇಣ ಊಹನೀಯಂ ಸ್ಯಾತ್. ಇದಾನಿ ಊಹನಂ ನಾವಶ್ಯಕಂ. ವಿದ್ಯಾಂಚ ವಿದ್ಯಾಂಚ ಯಸ್ತದ್ ವೇದ ಉಭಯಗಂ ಸಹ ಇತಿ ಶ್ರುತಿ ವಾಕ್ಯಂ ವರ್ತದೆ. ಚ ತೇನ ಏತಿ ಬ್ರಹ್ಮವಿತ್ ಪುಣ್ಯಕೃತ್ ಚ ಪುಣ್ಯಕೃತ್ ಬ್ರಹ್ಮವಿತ್ ಪುಣ್ಯಕೃತ್ತಾ ಇರಕೂಡಿಯ ಬ್ರಹ್ಮವಿತ್ ரெண்டுமே சேர்ந்து இருக்கு இல்லையா. புண்ணியகிருத்ததுன்றதுனால கர்மாணி உக்தானி. பிரம்மவித் இத்தனை பிரம்மஜானம் உக்தம். தரி பிரம்மஜானஸ்ய கர்மாச்சரணஸ்ய ச ஏககர்த்ருகத்வம் ஞாயதே தேன ஏதி தேன ப்ராப்னோதி
2: சத்யேன லப்யஸ் தபஸா ஹேஷ ஆத்மா சம்யக் ஞானேன ப்ரஹ்மச்சர்யேன நித்யம்.
3: சத்யேன லப்யஸ் தபஸா ஹேஷ ஆத்மா சம்யக் ஞானேன ப்ரஹ்மச்சர்யேன ப்ரஹ்மச்சர்யேன இத்தியாதின கர்மாணி உக்தானி நித்யம் இத்யாதிகா. ಸಾಕ್ಷಾತ್ ಜ್ಞಾನಕರ್ಮ ಸಮುಚ್ಚಯವಾದಿನಿ ಶ್ರುತಿರೇವ ಅಸ್ತಿ. ತರ್ಹಿ ತತ್ರ ಅನುಮಾನೇನ ಊಹನೀಯಂ ನಾಸ್ತಿ.
2: ಅತಃ ಕರ್ಮಜ್ಞಾನಯೋಃ ಮೋಕ್ಷೈಕ ಫಲತ್ವಾತ್ ತದ್ವಿಚಾರಯೋಃ ಅಪಿ ಕ್ರಮನಿಯಮಃ ಯುಕ್ತಃ.
3: ಸ್ಪಷ್ಟಂ ವಿಚಾರಯೋರಪಿ ಕ್ರಮನಿಯಮಃ ಸಂಭವತಿ.
2: ಕರ್ಮಜ್ಞಾನ
3: ಕರ್ಮಜ್ಞಾನ
2: ಮೋಕ್ಷಯೋಃ ಕರ್ಮಜ್ಞಾನಯೋಃ ಕರ್ಮಕ್ಷೈಕ ಫಲತ್ವಾತ್
3: ಕರ್ಮ ಜ್ಞಾನಯೋ ಕರ್ಮಣಃ ಜ್ಞಾನಸ್ಯ ಚ ಮೋಕ್ಷ ಏವ ಏಕಂ ಫಲಂ ಏಕಫಲಕತ್ವಮಪಿ ಅಸ್ತಿ. ತರ್ಹಿ ಕ್ರಮ ನಿಯಮಃ ಯುಕ್ತಃ.
2: यद्यप्यक्षरग्रहणमात्र पर्यवसायित्वम् अध्ययनविधेः तथापि विचारयोः न प्रवृत्त्यसम्भवः।
3: इपो अयमपि महान् विचारविषयः। इदानीं यदुक्तं ज्ञानकर्मसमुच्चयः इत्युच्यते खलु, तत्र ज्ञानकर्मसमुच्चयः अद्वैतशास्त्रे नाङ्गीक्रियते इदानीम् उक्तरीत्या, अन्यैः नाङ्गीक्रियते। तत्र महान् विचारो भविष्यति ज्ञानकर्मसमुच्चयस्य मोक्षहेतुत्वम् अस्ति वा, विद्याञ्च अविद्याञ्च इत्यस्य अयमर्थः अङ्गीकर्तुं शक्यते वा, अत्र का विद्या उक्ता, महान् विचारः। अयं सामान्यविषयो न, इदानीं यः उक्तः महान् विषयः सः। सत्यं, भास्करीयैरपि उच्यते एवं ज्ञानकर्मसमुच्चयः अङ्गीकृतः। ज्ञानस्य कर्मणश्च समुच्चित्य मोक्षहेतुत्वं, समुचित्य इत्युक्ते क्रमिकसमुच्चय एव अयम्। आदौ कर्म अनन्तरं ज्ञानम् इति, ज्ञानकर्मसमुच्चयो नाम अनेकधा भवति, युगपत् समुच्चयः, ज्ञानानन्तरं कर्म इति सः पक्षः कुत्रापि नास्ति। इदं तु कर्मानन्तरं ज्ञानं, द्वयोरपि मोक्षहेतुत्वम् इति वर्तते। अद् अद्वैतत्लियम् अपिता ऋक् आना चिन्न डिफ्रेन्स्, अदलाम् अतिसूक्ष्मः भेदः भवति। सः कः भेदः, सूक्ष्मभेदः इति इदानीं मया उच्यते चेत् न अवगन्तुं शक्यते, कालान्तरे वदिष्यामि। அந்தந்தாஸ்திரங்கள் இப்போ பல சிஸ்டம் இருக்கு இல்லையா, வேதாந்த சிஸ்டம், சூக்மமான பேதங்கள் தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு உற்பத்தி இருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கவே முடியாது. இது நம்மளுடைய கிரந்தமா இன்னொருத்தருடைய கிரந்தமா தெரிஞ்சுக்கவே முடியாது, அப்படி இருக்கும். அது ததா உற்பத்தி அபேட்சதே, ததா ஏவ அத்தியந்த சூக்மஹா பேதஹ ஞாதும் சக்யதே. इदानीं पश्यन्तु कुत्रचित् मतभेदः इत्युच्यते खलु, विविदुषोद्देशेन यज्ञानां विधानम् इति भामतीकाराः वाचस्पतिमिश्राः वदन्ति इत्युच्यते, मया उक्तं खलु, इङ्के अपि इल्ले तद् खण्डनं पण्डरा, तर्हि अस्माकं ग्रन्थो न इति निर्णेतुं शक्यते खलु, इति न शक्यते। यदा अस्माकं मध्येपि विवरणकाराः इति वर्तन्ते, ते भामतीकारस्य मतं खण्डयित्वा विद्योद्देशेनैव यज्ञादीनां विधानम् इति समर्थयन्ते। इव न च तर्हि एकस्मिन्नेव सम्प्रदाये अनेके इदेल्ला अवान्तरपक्षङ्गलोन्नं पेरिय इदिल्ल, तत्र किञ्चित् पाण्डित्येन अस्माभिः व्युत्पत्तिबलेन कौशलेन पण्डिताः किञ्चित् किञ्चित् वैलक्षण्येन योजयन्ति, अधुनालोन्नं मुख्यांशत्लोन्नं तगरारु बाधकमिल्लिये, विद्योद्देशेन विहितं वा विदुषोद्देशेन विहितं वा इत्यत्र अद्वैतिनां मध्ये एव मतभेदः भवति। अधुनालोन्नं तत्र किं भवति, तत्र शास्त्रस्य मुख्यांशः न बाध्यते खलु, शास्त्रस्य मुख्यांश एव रक्षणीयः, अन्यत्र तु पण्डितानां मध्ये विवादाः भवन्ति एव, तत् कौतुकार्थं बहु विचारः कर्तुं शक्यते। इदानीम् इतः परम् अन्य कश्चन विचारविषयः आगच्छति, यद्यप्यत्र
2: यद्यप्यक्षरग्रहणमात्र पर्यवसायित्वम् अध्ययनविधेः तथापि विचारयोः न प्रवृत्त्यसम्भवः।
3: स्वाध्यायोध्येतव्यः इति अध्ययनविधिः, सः अध्ययनविधिः अक्षरग्रहणमात्रपर्यवसायिनी इति अद्वैतशास्त्रे विवरणकाराणां पक्षः, पूर्वमीमांसकानां पक्षस्तु अर्थज्ञानपर्यन्तम् इति। अन्धपक्ष इव रुतुकरार् यद्यपि अक्षरग्रहणमात्रपर्यवसायित्वम् अध्ययनविधेः, अक्षरग्रहणं न
2: द्रिमा
3: एवं स्वाधीन उच्चारणपर्यन्तम्, इदानीं तथैव वेदाध्ययनं समाप्तम् इति उच्यते, कः अर्थः, अर्थं तिरियन्नर्थं वा, अर्थं तिरियात् कण्ठस्थीकरणं, कण्ठस्थीकरणपर्यन्तमेव इत्युक्ते तदनन्तरं न पठनीयमिति अर्थो न। स्वाध्यायोध्येतव्यः इति विधिना किमुच्यते, अर्थज्ञानं मास्तु इति अभिप्रायो न, स्वाध्यायोध्येतव्यः इति विधिना कियत्पर्यन्तम् उच्यते इत्युक्ते अक्षरग्रहणपर्यन्तं वेदाध्ययनमेव तस्य विधेरर्थः इति मतम्। तत् एतेषामपि मतं तथैव अस्ति इति ज्ञायते इदानीम्। यद्यपि अक्षरग्रहणमात्रपर्यवसायित्वमध्ययनविधे यद्यपि तथैव, तथापि
2: विचारयोः न प्रवृत्त्यसम्भवः।
3: तर्हि विचारे प्रवृत्तिः कथं भवति केळवि? तत्रापि इदानीम् अद्वैतसम्प्रदाये भामतीकाराः मीमांसकमतमनुसरन्ति, मीमांसकमतानुसारेण अध्ययनविधिः स्वाध्यायोध्येतव्यः इति विधिः अर्थज्ञानपर्यन्तम् अध्ययनं विधत्ते इति स्वीकुर्वन्ति, मीमांसकाः अपि तथैव स्वीकुर्वन्ति। तत्र कश्चन अंशः इदानीं वक्तव्यः, मीमांसाशास्त्रस्य आरम्भः कथम् इति पृष्टे अध्ययनविधिबलात् इति समर्थनं कुर्वन्ति। कथमिति चेत्, स्वाध्यायोध्येतव्यः इति अध्ययनविधिः अयं प्रयोजनवद् अर्थज्ञानोद्देशेन स्वाध्यायाध्ययनं विधत्ते इति प्राचीनरीत्या एवम् उद्देशविधेयभावं वर्णयन्ति. प्रयोजनवदर्थज्ञानोद्देशेन प्रयोजनवदर्थज्ञानोद्देशेन स्वाध्यायाध्ययनं विधत्ते. प्रयोजनम् अर्थज्ञानं प्रयोजनवत् अर्थज्ञानम् किमर्थं तथा वक्तव्यम् इत्युक्ते यदोरर्थं पुरीयत अनुमारील प्रयोजनवदर्थज्ञानम् यादृशम् अर्थज्ञानं प्रयोजनवत् भवति तादृशम् अर्थज्ञानम् उद्दिश्य स्वाध्यायाध्ययनं विधीयते इति. अर्थज्ञानं कदा प्रयोजनवत् भवति? निर्णयात्मकं चेदेव खलु. अर्थज्ञानं द्वेधा भवति. किं विदितपद तदर्थसङ्गतिकस्य पुरुषस्य इदं पदं तदा तदा वरु अङ्गाङ्ग वरु. विदितपद तदर्थसङ्गतिकस्य पदं तरीयं, पदत्तिनुडे अर्थं तरीयं, परस्परम् अन्वयोपि प्रतीयते. इत्युक्ते एकैकं वाक्यं पठित्वा अपि कश्चित् अर्थः बुध्यते खलु. साङ्गवेदाध्ययनं जातं चेत् इदम् आरम्भे मया उक्तं, साङ्गवेदाध्ययनं कृतं चेत् எந்த வாக்கியம் படிச்சாலும் ஒரு அர்த்தம் புரியும். சரி, அர்த்தஜானம் ஜாதம் கேட்டா அப்படி இல்லை. இது பிரயோஜனவத அர்த்தஜானம் தான், இது வேலைக்கே உபயோகம் இல்லை. ஏன்னா சந்தேக சகிதமே இது அர்த்தஜானம் பதி நிர்ணயாத்மகம் தான், நிச்சயாத்மகம் நாஸ்தி. இது ஏதோ ஒரு அர்த்தம் புரியுது. சேனேன அபிச்சரம் யஜேதா இத்துக்தே சேன நாமகேன யாகேன இத்தபி அர்த்த பிரதீதிர் பவதி. சேன பக்ஷிணா யாக கர்த்தவியா இத்தபி அர்த்த பிரதீதிர் பவதி. சேன பக்ஷிணம் ஸ்வீகிருத்திய அர்த்த யாக கர்த்தவியா இத்தியபி இத்தியபி அர்த்த பிரதீயதே. சேன நாமகேன யாகேன இத்தியபி பிரதீயதே. தரிஹி மீமாம்சா நியாயம் யஹ ஜானாதி சயேவ நிர்ணயதம் சக்னோதி அத்ர சேன பக்ஷீ நவிவக்ஷிதா கிந்து சேனாத்ம சேன நாமகோ யாக இதி மீமாம்சகம் மீமாம்சக ஏவ நிர்ணயதம் சக்னோதி. தரிஹி யத்கிஞ்சித் அர்த்த பிரதீதிர்ன பர்யாப்த கிந்து நிர்ணயாத்மக அர்த்த பிரதீதி தஸ்யவ பிரயோஜனம் பவதி இதி கிருத்வா பிரயோஜனவத் அர்த்த ஜ்ஞான உத்தேசேன ஸ்வாத்யாயாத்யயனம் விதீயதே. தரி கிம் பவதி உத்தேஷ்ய நிஷ்பத்தி பர்யந்தம் இதம் கர்த்தவ்யம் பவதி கலு. பிரயோஜனவத் அர்த்த ஜ்ஞானம் தவ யாவத் பர்யந்தம் பவதி தாவத் பர்யந்தம் அத்யயனம் இதி லப்யதே. தாவத் பர்யந்தம் அத்யயனம் இத்யஸ்ய கோர்த்தா மத்யே மீமாம்சா அபி படனீயா இத்யர்த்தா. மீமாம்சா மத்யே பிரவிஷதி யதி மீமாம்சா ந ஸ்யாத் நம தாத்பர்ய நிர்ணாயக நியாய பரிசீலனம் யாவத் யதி ந ஸ்யாத் தரி நிர்ணயாத்மகம் அர்த்த ஜ்ஞானம் ந பவிஷ்யதி தவ. தஸ்மாத் மீமாம்சாம் வினா மீமாம் அத்த மீமாம்சா சாஸ்திர ஆரம்ப கர்த்தவியா அதோ தர்ம ஜிஜ்ஞாசா இத்திர நிர்ணய கிரியதே. யத அர்த்த ஜான பர்யந்தம் வேதாத்யயனம் விதியதே ததன்யதானுபவத்யா மீமாம்சா சாஸ்திரஸ்ய ஆரம்பா அவசியகா இதி. என்ன பட்டபாத வார்த்திகம்? தர்மே பிரமீயமானேஹி வேதேன கரணாத்மனா இதி கர்த்தவியதா பாகம் மீமாம்சா பூரயிஷ்யதி. அஸ்ய அர்த்தகா வேதேன தர்மே பிரமீயமானே வேதத்தினால தர்ம பிரமையே சம்பாதிக்கணும் சொல்லும் பொழுது கதம் இது கர்த்தவிதாகாங்காயாம் கதம் இத்தியாகாங்கா இது கர்த்தவிதாகாங்கா மீமாம்சையா இது. மீமாம்சை இல்லைன்னா தர்ம பிரம வராது. ஏதோ ஒரு தர்ம இதுதான் தோன்றது, இப்படிதான் எனக்கு தோன்றதுன்னு
2: சொன்னா
3: ஒரு சந்தேகம் தான் இல்ல இடத்துல. இப்படிதான் தோன்றது, இப்படிதான் எனக்கு தோன்றது, தோன்றது தோன்றது வச்சு பண்ண முடியுமா? இன்னொருத்தருக்கு வேற விதமா தோன்றது, என்ன பண்றது? ஏவமேவ இது நிர்ணயம் அபேட்சதே ததர்த்தம் மீமாம்சா அஸ்து. ஏவஞ்ச பிரயோஜனவத் அர்த்தஜான உத்தேசேன ஸ்வாத்யாயாத்யயனம் விதீயதே சேத் ஸ்வாத்யாய சமக்ரோபி வேத யத்யேவம் பவதி தர்ஹி பிரயோஜனவத் அர்த்தஜானம் மீமாம்சாம் வினா ந பவிஷ்யதி இதி கிருத்வா அர்த்தவிசாராத்மகம் சாஸ்திரம் ஆரம்பணீயம் வேதார்த்த நிர்ணயாத்மக நிர்ணயபர்யந்தம் விசார வேதவாக்கிய தாத்பரிய நிர்ணய தாத்பரிய உத்பாதனாத்மகம் சாஸ்திரம் ஆரம்பணீயம் இது லபியதே. ஏதத் பரித்தியஜ்ய யதி அக்ஷரகிரகண பர்யந்தமேவ அத்யயனம் ஸ்வாத்யாயோத்யேதவ்யா இது வாக்கியேன விதீயதே இத்யுச்யதே தரி மீமாம்சா லபியதே வா ந லபியதே? அத்யயனம் கிமர்த்தம் கர்த்தவ்யம் இத்திர பிரமாணம் நாஸ்தி இதானிம். யதா அக்ஷரகிரகண பர்யந்தமேவ அத்யயனம் கர்த்தவ்யம் இது ஸ்வாத்யாயோத்யேதவ்யா இது விதினா விஹிதம் இது யதி த்வயா உச்யதே தரிஹி மத்யே மீமாம்சா சாஸ்திரஸ்ய ஆரம்பே. மீமாம்சா இத்துக்தே உபயவித மீமாம்சா, கர்ம மீமாம்சா பிரம்ம மீமாம்சா உபயோரபி கர்த்தவியத்துவம் ந பவிஷ்யதி. கண்டஸ்தம் பண்ணியாச்சுன்னா ஆயிடுத்து, எல்லாமே ஆயிடுத்து, அவ்வளோதான் வரும் இல்லையா? தரி தத்திர கதம் அயம் இதம் சாஸ்திரம் தச்சாஸ்திரம் ஏகம் சாஸ்திரம் இது கிருத்வா ஏதை பிருதக் நிலிகிதம் தாவதேவ. பூர்வமீமாம்சா சாஸ்திரம் உத்தரமீமாம்சா சாஸ்திரம் ஏகம் சாஸ்திரம் இது கலு மதம். தஸ்மாத் வேற வேற எடுத்து எழுதல அவ்வளோதான். இது ரெண்டுமே ஆரம்பிக்கிறதுக்கு பிரமாணமே இல்லாமல் போயிடும் இல்லையா? அத்தா பிருச்சதி யத்யபி அக்ஷரகிரகண மாத்திர பரியவசாயித்வம் அத்யயன விதேஹே ததாபி விசாரயோர்ன பிரவிருத்திய சம்பவ. विचारयोः पूर्वोत्तरमीमांसा विचारयोः शास्त्रम् एकं परन्तु विचारः भिन्नः अद् कर्मविचारम् इद ब्रह्मविचारम् शास्त्रम् उन् द्वयोर्विचारयोः आरम्भ एव न स्यात् खलु इति प्रश्नस्य समाधानम् आरभते यद्यपि इत्यनेन
2: साङ्गाध्ययनेन आपाततः पदार्थं पदार्थमात्रप्रतीते
3: तर्हि समाधानं किम् इत्युक्ते एतावता अर्थविचारात्मकम् इदं शास्त्रं न आरम्भणीयम् इति न भविष्यति आरम्भणीयम् एव इत्यत्र प्रमाणान्तरं प्रदर्शयितुं शक्यते किं साङ्गवेदाध्ययनेन आपाततः पदार्थमात्रप्रतीतेः तदनु
2: तदनु ब्रह्मणः स्थूलोपासन द्योतिष्ठोमादि विधायकानां वाक्यानां सूक्ष्मोपासन सूक्ष्मोपासनभूत दहरादि विद्याविधायकानां च परस्परविरोधाभासं पश्यन् तद्विचारे पुरुषार्थाकांक्षी पुरुषः स्वयमेव प्रवर्तते
3: विधिये तेवैल्लैनर्थम् இப்ப விதி விதி மூலமாக அர்த்த விசாரத்துல பிரவர்த்தி வராதேன்னு கேள்வி வந்தது ஏன்னா விதி வந்து அக்ஷர கிரகண பரியந்தமே பிரவர்த்தது அக்ஷர கிரகண பரியந்தம் அக்ஷர கிரகணம் உத்திஷ்ய வேதாத்தியனம் விதியதே இத்துக்தே சஸ்வர அக்ஷர உச்சாரண சாமர்த்திய பரியந்தமேவ தேன விதினா போதிதம் அப்ப அந்த விதி மூலமா இப்ப விசாரம் பண்ணணும்னு கிடைக்காது கிடைக்காது இல்லையா சரி விசாரம் பண்ணணும்னு எப்படி கிடைக்கிறது தது பிரமாணம் தத்திர விதிர் நாவசியகா விசார கர்த்தவியா இத்தியத்திர விதிரேவ நாவசியக விதி வினைவ பிரவர்த்தி உபகத்தே இது சமாதானம் பிரஷ்னா சமாதானம் தெரியறது இல்லையா ஏதோ உபன்யாசம் மாதிரி எடுத்துக்க கூடாது பிரஷ்னா சமாதானம் கிளியர் பவே நாவசியகம் தன் நஸ்வீக்கிரியதே உத்தம் கலு நஸ்வீக்கிரியதே தித்திர காரணம் வக்தவியம் பகுனி காரணானி வக்தும் சக்கியந்தே மீமாம்சகையில் உத்தம் தெஜ்யதே மீமாம்சகை கிமுக்தம் அர்த்தஜானபரியந்தம் அர்த்தஜானோத்தேசேன பிரயோஜனவத் அர்த்தஜானோத்தேசேன ஸ்வாத்யாயாத்யேனம் விதியதே ஸ்வாத்யாயாத்யேனேன பிரயோஜனவத் அர்த்தஜானம் பாவயேத் ஏவம் விதேரர்த்தஹ வக்தவ்யஹ பாவனா முக்கிய விசேஷக போதஹ ஏவம் வக்தவ்யஹ தத் ந இதி கண்டனம் கர்த்தவ்யம் கர்த்தவ்யம் கலு மகான் விசாரஹ ஸ மகான் விசாரஹ தர்ஹி தத்ர கிம் பவதி அநேகாஹ யுக்தே ஏதோ ஒன்று உங்களுக்காக சொல்றேன் இப்ப அக்ஷர கிரகணம் அந்ததோ கத்வ பிரதமோபஸ்திதம் அர்த்தஜானம் பஷாதுபஸ்திதம் அக்ஷரகிரகணம் பிரதமோபஸ்திதம் தஸ்ய தியாகே மானம் நாஸ்தி தஸ்மாத் அக்ஷரகிரகணோத்தேசேனைவ அபி ச ஸ்வாத்யாயஹ அத்யேதவ்யஹ மயா விஸ்மிருதம் தத்ர அநேகாஹ யுக்தயஹ பவந்தி விவரணகாரணாம் அபி அதம் அயமேவ பக்ஷ அக்ஷரகிரகணோத்தேசேன பாமதீகாரணாம் து தத்ர மீமாம்சகானாம் பக்ஷ பாமதீகாரை ஸ்வீகிருதஹ அத்வைதே அக்ஷரகிரகணபரியந்தம் இத்யத்ர ஏகா யுக்திஹ அக்ஷரகிரகணம் அக்ஷர ஞானமேவ பிரதமோபஸ்திதம் தஸ்யைவ உத்தேசியத்வேன அன்வயஹ அபி ச அக்ஷரகிரகணம் வினா அர்த்தஜானம் ந பவதி தர்ஹி அர்த்தஜானஸ்யாபி உபஜீவ்யம் பவதி அக்ஷரகிரகணம் தாவன் மாத்ரமேவ விதி வியாபாரஹ திருஷ்ட்வா வதாமி திருஷ்ட்வா தத்ர விசாரஸ்து பிருதகேவ கர்த்தவ்யஹ பரந்து யுக்தீனாம் கிஞ்சித் மனசி சங்கிரஹோ வா கர்த்தவ்யஹ அத்ரைவ லிகிதம் பவதி விஸ்தரேண லிகிதம் பவதி சா சர்வோபி வாக்கியார்த்த விசாராய விசிஷ்ட நிரூபண விஷயம் சா பவதி அத்ய சமாபயாமி
2: ஆபாதத பிரஷ்னஸ்ய உத்தரம் ஆபாதத உக்தம்
3: ஏதாவதே மயா உக்தம் பஹு வக்தவ்யம் வக்தும் சக்யதே தத்ர தயோர் மத்யே ததா மீமாம்சகானாம் பக்ஷஹ துர்பலோ நாஸ்தி தேபி பிருச்சந்தி அர்த்தஜான பர்யந்தம் அத்யயனம் ஆவசியகம் அன்யதா ஏதே ஏதே தோஷா பவந்தி இதி தே பிருச்சந்தி தஸ்ய சர்வஸ்ய கண்டனம் கர்த்தவ்யம் அது ஒரு பெரிய விசார விஷயம் அத்யயன விதிஹி அக்ஷரஜானபரியந்தம் அத்யயனம் விதத்தேவ அர்த்தஜானபரியந்தம் அத்யயனம் விதத்தேவ இதி அத்ரது அத்ர பிரதான விஷயஸ்து கஹ பவதி யத்யபி அக்ஷரஜானபரியந்தம் ஏவ அத்யயனம் விதத்தே தத்விஷயே கிமபி நோக்தம் தைஹி சஹ பிருதக் விசாரணீயஹ விஷயஹ ததாபி சாஸ்திர விசாரஸ்ய ஆரம்போ ந பவதி இதி ந சாஸ்திர விசாரஸ்ய விதிமுலா விதிபலாத் ஆரம்போ ந பவதி கலு இத்யுக்தே மாஸ்து விதிபலாத் ஆரம்பஹ இதி நாபேக்ஷதே ஆரம்பே பிரமாணம் து பவதி ததுச்சதே தது பங்கியர்த்தம் யோஜயித்வா அஸ்மாபியாமி கிம் பவதி சாங்கவேதாத்யயனேன சாங்காத்யயனேன ஆபாததஹ பதார்த்தமாத்ர ப்ரதீதிர்பவதி பதார்த்தா ப்ரதீயந்தே வாக்யார்த்தோபி ந ப்ரதீயதே இதி அபிப்ராய குதஹ வாக்யார்த்த ப்ரதீயதே ஆனால் நிச்சயாத்மகம் ந பவதி நிச்சயாத்மக ஜானம் கிம் பவதி பதார்த்த ஜானமேவ அஸ்ய பதஸ்ய அயம் அர்த்தஹ இத்தஸ்ய நிச்சயோ பவதி வாக்யார்த்த ஜானம் நாம ஜானமேவ தத் ந இதி வக்தும் ந சக்யதே இப்படிதான் தோன்றதுன்னு சொன்னா ஞானம் சொல்ல முடியுமா நிச்சயாத்மகமா இருக்கணும் இல்லையா அப்பதானே ஞானம் தர்ஹி ವಾಕ್ಯಾರ್ಥ ವಿಷಯ ನಿಶ್ಚಯಾತ್ಮಕ ಜ್ಞಾನ ತಸ್ಯ ನ ಭವತಿ ಇತಿ ಕೃತ್ವಾ ಸಹ ಸ್ವಯಂ ಪ್ರವರ್ತದೆ ಇತಿ ಪುರುಷಾರ್ಥಾಕಾಂಕ್ಷಿ ஆமா ஏனோ தெளிவானு தெரியலனா அது உபயோகம் இல்லையா தெரிஞ்சுட்டு சுயமா பிரவர்த்திச்சிருவா இல்லையா வாக்கியானி எதா பட்சியந்தே வாக்கியானாம் எத்யத் வாக்கியம் தத் பிராமாணிகம் வாக்கியம் தத் நிச்சயாத்மக சாப்தபோத ஜனகம் லோகத்தில் வியாப்தி இருக்கு எத்யத் பிராமாணிகம் வாக்கியம் தத் நிச்சயாத்மக போத ஜனகம் நிச்சயாத்மக போத தாத்பரியகம் நிச்சயாத்மக போத தாத்பரியகம் இருக்கு வேத வாக்கியான்யபி பிராமாணிகானி வாக்கியானி ತರ್ಹಿ ಅವಶ್ಯಂ ನೂನಂ ಏತೇಷಾಂ ವಾಕ್ಯಾನಾಂ ನಿಶ್ಚೇದಂ ಯೋಗ್ಯಃ ಕಶ್ಚನ ಅರ್ಥೋ ವರ್ತದೆ ಎನಕ್ಕದು ಕರೆಕ್ಟಾ ತಿಳಿವಾ ವರಲೇನಾ ಕೂಡ ಇದಕ್ಕೆ ಖಂಡಿಪಾ ಒಂದು ಅರ್ಥಂ ಒಂದು ನಿಶ್ಚಯಾತ್ಮಕ ಜ್ಞಾನಂ ಇತಃ ಭವಿಷ್ಯತಿ ಪ್ರಾಮಾಣಿಕಮಾನ ಒಂದು ಅರ್ಥಂ ಇರುಕುಂ ನಾ ಅವನಕ್ಕೆ ತಿಳಿಯೋ ಇಲ್ಲ ವೇದಾಧೀನಂ ಬಂದದಕ್ಕೆ ಅಪ್ರಂ ಅಂತ ಅರ್ಥ ಜ್ಞಾನಂ ಅವರು ಅವನಕ್ಕೆ ವರದಾ ವರಲೇ ಸಾಂಗ ವೇದಾಧೀನ ಮಾತ್ರ ವರಲೇ ತರ್ಹಿ ಕಿಂ ಕರ್ತವ್ಯಂ ವಿಚಾರ ಕರ್ತವ್ಯ ಸ್ವಯಮೇವ ಜಾನಾತಿ ತದರ್ಥಂ ವಿಧಿ ತೇವೆಯಾ ವಿಧಿಯೇ ತೇವೆಯಿಲ್ಲೇನ್ನು ಸುಳ್ರ ವಿಧಿ ತೇವೆಯೇ ಇಲ್ಲೇನ ವಿಚಾರಂ ಮಣ್ಣಂತ ಸುಳ್ರದಕ್ಕೆ ಹ್ಮ್ ವಿಧಿ ತಾವದೇ ಶುಭ ಅನುವರ್ತನ
4: ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಯು ಆರ್ ಲಿಸ್ನಿಂಗ್ ಟು ಶೈವಂ ಡಾಟ್ ಆರ್ಗ್ ರೇಡಿಯೋಸ್ 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: பதினோராம் திருமுறையில் ஐயடிகள் காடவர்கோன் அருளிய சேத்திர திருவெண்பா.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

சைவம்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் சௌமியா சனக்குமார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் செம்மன்குடி ஸ்ரீனிவாச ஐயர் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் கே.வி. நாராயணசுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: வேத பாடாஹ ருக்வேத சிகா பாடஹ.
1: ஓம் அயம் தேவாய தேவாயாய மயம் தேவாய ஜன்மனே தேவாய ஜன்மனே ஜன்மனே தேவாய தேவாய ஜன்மனே ஸ்தோமாஹ ஜன்மனே ஸ்தோமஸ்தோமோ ஜன்மனே ஜன்மனே ஸ்தோமோ விப்ரேபிஹி ஸ்தோமோ விப்ரேபிர்விப்ரேபிஸ்தோ.

ஏஹ இஹ கச்சதாம் கச்சதாம் இஹேஹ கச்சதாம் கச்சதாமிதி கச்சதாம் தா மகாந்தா மகாந்தா தா தா மகாந்தா சதஸ்பதி.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். Dear listeners of shaivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Shiva Shiva Hara Hara, presented by Shivanathan Pattumari. Thank you. ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். The title is Shiva Ayukta Namavali, presented by Kanu Ramaswamy. Thank you. Om Namah Shivaya.

அவகமயிதாரஸ்தேனந்தாத்ப்ரதே அதுதேன மன்யஸ்வ சத்யாசிரிஹ மனஃ.

தஸ்மினம் கரோதி ராஜா பத்யம் யுதே தரம் நிர்வபேத் சதகிருஷ்ணரமாயஷ்காமோ தேவா அசுரான் ஹத்வா மிருத்யோரவிவயஸ்தே தேவா பிரஜாபதி மேபோபாதாவந்தான் வா ஏதயா பிரஜாபதிரயாஜயத்ததோ தேவா அமிர்தத்வமகச்சன் அமிர்தம் வைரண்யம் அமிர்தமாய அமிர்தேன இவைஸ்வமிருதமாய ராத்வாருதாத்யாயஷ்காமத்யா தமேதயாய

0: நம டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambodiri.
2: Adhikarantara Prayakti Pajivitvenava Shadyagavat Phalaikkenava Bhavati
3: Shadyagaha Darishapurnamasa Shabdena Shadyagaha Uchyante Darishapurnamasa Abhyam Surgakamu Vijayita Divyajana Vidhita Kuda Adha Aru Yagangal Darishe Darishonama அமாவாஸ்யா அமாவாஸ்யாயாம் கர்த்தவ்யானி அமாவாஸ்யாயாம் இத்துக்தே பிரதிபதி குருவந்தி அமாவாஸ்யாயாம் கர்த்தவ்யானி த்ரீணி கர்மாணி பௌர்ணமாஸ்யாம் கர்த்தவ்யானி த்ரீணி கர்மாணி. இது மூணும் ஆறும் பிரதான யாகங்கள். இந்த ஆறு பிரதான யாகங்களே சேர்த்து தரிசபூர்ணமாச யாகம்னு பேர். அந்த மங்களவாதத்துல தரிசாதிபன் இருக்கு இல்லையா, தரிசாதிபன் தரிசக பூர்ணமாசா, அது ஆறு யாகங்களுக்கு பேர் தரிசபூர்ணமாச யாகம்னு. இது ஆறும் சமப்பிரதானம். தரி இந்த ஷண்ணாம் யாகானாம் பரஸ்பரம் அங்காங்கி பாவாக நாஸ்தி, பரந்து ஏக ஃபலோத்தேசேன ஷட் யாகாக விதா. ஏக ஃபலோத்தேசேன பசியது ஷட் யாகவத் ஃபலைக்கேனவா, எதா ஏக ஃபலோத்தேசேன எதா ஷட் யாகாக சமப்பிரதானதையாக பிரதானதையாக விதா பவந்தி, தானியம் தேஷாம் ஷண்ணாம் ஏக கர்த்திருக்கத்துவம் லப்யதே. தரிசயாகம் அன்யக் கரிஷ்யதி, பூர்ணமாச யாகம் அன்யக் கரிஷ்யதி இது நசக்கியதே. ஸ்வர்கோதேசனே இது கர்த்தவியம். தரி ஷண்ணாமபி சமப்பிரதானத்வாத் ஏக

0: फलोद्देशेन विहिता विहितत्वात् एकेन कर्तव्यम् इति लभ्यते। एवञ्च कर्त्र इक्ये इदं सर्वम् एतादृशस्थलानि भवन्ति। இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா கர்த்தர் ஐக்கியம் வரும், தானும் பௌராபரியம் சிந்தையும் சக்கியதே. தரி பிரதமதா கர்த்தர் ஐக்கியம் சாதனியம், அனந்தரம் பௌராபரியம் சாதனியம். தரி கர்த்தர் ஐக்கியம் சாதயிதும் ஏதாவது சந்தர்ப்பம் பூர்வமீமாம்சாயம் வர்த்ததே, தாதுஷ சந்தர்ப்பம் அத்ர அஸ்தி வா இத்யேவ. அக்ரே
1: ததாத்வே விசாரயோ ஸ்ருத்யாதி பிரமாணம் நோபலப்யதே.
0: ததாத்வே ததாத்வே ததாத்வே இத்யுக்தே பரஸ்பராங்காங்கி பாவேவா ஏக அங்கி நிரூபித அநேக அங்கத்வே வா அன்யாதிகார பிரயுக்தாதிகாரத்வே வா ஏக பல நிரூபித அநேக சமப்பிரதானத்வே வா ததாத்வே இஹ பூர்வோத்தர மீமாம்சையோ விஷய கர்ம விசார பிரம்ம விசாரையோர் விஷய ஸ்ருத்யாதி பிரமாணம் நோபலப்யதே. பவான் வததி இத்யுக்தே ஆகச்சதி வா, தத்ர ஸ்ருத்யாதி பிரமாணம் வக்தவ்யம். அத்ர சர்வத்ர ஸ்ருத்யாதி பிரமாணம் பிரதர்ஷயிதும் சக்யதே. ஸ்ருதிலிங்கவாக்கிய பிரகரணாதிஷு மத்தியே கிமபி பிரமாணம் பிரதர்ஷனீயம், தத் பிரதர்ஷயிதும் ந சக்யதே சேத் தத் சாதயிதும் ந சக்யதே.
1: அதஹ கர்ம ப்ரஹ்ம விசாரயோ ந க்ரம நியமோ யுக்தஹ
0: இதி மஹான் குருவக்ஷ. கிம நியமஹ வக்தும் ந சக்யதே, ஏக கர்த்ருகத்வமேவ பிரதமதஹ சாதயிதும் ந சக்யதே பவதா, தர்ஹி க்ரம நியமஹ வ்யவஸ்தாபயிதும் ந சக்யதே. तरी पुनः अथ शब्दार्थः न घटते इत्येव
1: तत्रैव.
0: पुनः पूर्वपक्षः
1: यदि श्रुत्यादि प्रमाणं न संभवति तदा खलु तथात्वं स्यात्.
0: यदि श्रुत्यादि प्रमाणं न संभवति, यदि अत्र श्रुत्यादि प्रमाणं नोपलभ्यते इत्युक्तं, यदि नोपलभ्यते न भवति तदा खलु एवं तथात्वं न स्यात् इति योजनीयम्. तथात्वं स्यात् इति न, तथात्वं न स्यात् यदि श्रुत्यादिप्रमाणं न सम्भवति तदा खलु तथात्वं न स्यात्. श्रुत्यादिप्रमाणं सम्भवति इत्युच्यते, सिद्धान्तकः इत्युक्ते श्रुत्यादिप्रमाणम् अस्ति, श्रुतिरेव अस्ति. अध्यार्थं शक्यते वा न स्यात् इति अपेक्षते? एक एव नकारः दृश्यते. एककर्तृकत्वग्राहकस्थलानि एककर्तृकत्वे एवं पूर्वोक्तानि स्थलानि अपेक्षन्ते, स्थानानि यथा वर्तन्ते तद्वदत्र स्थितिरपेक्षते. तत् नास्ति चेत् एककर्तृकत्वं न भवति इत्युक्तं. तथा न प्रमाणं नास्ति इति भवता उच्यते खलु, प्रमाणमस्ति इति उच्यते तावदेव. श्रुत्यादि प्रमाणं यदि न सम्भवति तर्हि भवदुक्तं, भवदुक्तः पूर्वपक्षः युक्तः स्यात्, परन्तु श्रुत्यादि प्रमाणं सम्भवति इति अग्रे उच्यते. विद्याञ्च विद्याञ्च यस्तद्वेदोभयगं सः
1: तेनैति ब्रह्मविद् पुण्यकृत् सत्येन लभ्यस्तपसा एष आत्मा सम्यक् ज्ञानेन ब्रह्मचर्येण नित्यम्.
0: मूणु श्रुतिवाक्यमिद, ஒரு வாக்கியமில்ல. विद्याञ्च विद्याञ्च यस्तद्वेदोभयं सः अविद्यया मृत्युं तीर्त्वा विद्यामृतमश्नुते. ஈஷாவாசியோபநிஷத்வாக்கியம். வித்யாஞ்ச அவித்யாஞ்ச யஸ்தத்வேத உபயம் சஹா, தத்ர அவித்யா இது சப்தேன கர்மாணி உச்சந்தே. வித்யா அவித்யா, அவித்யா இத்யுக்தே வேற அவித்யா இல்லை, அவித்யா நம்ம ந வித்யா அவித்யா, தத்ர வித்யா பின்னம் கர்மா இது தத்ர அர்த்தா. தரி ஏவம் ந வித்யா அவித்யா தாவதேவ. தத்ர ஈஷாவாசியோபநிஷதி உபக்ரமே தத்வஜானம் கர்ம ஏதத்வயம் உபஸ்திதம். ஈஷாவாசியமிதகம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்தேன தியத்தேன புஞ்சீதாஹ மாகிருத கஸ்யஸ்வித் தனம் இத்யத்ர தத்வஜானம் உக்தம். குர்வன்னேவேஹ கர்மாணி இதி அக்ரிமோ மந்த்ரஹ ஜிஜீவிஷே சதகம் சமாஹ இத்யத்ர கர்மாணி உபஸ்திதானி. ஏவஞ்ச ஈஷாவாஸ்யோபநிஷதஹ ஆரம்பே வித்யா கர்ம ஏதத் த்வயம் உபஸ்திதம், மத்யே இதம் வாக்கியம் ஆகச்சதி வித்யாஞ்ச அவித்யாஞ்ச இதி. தேன அவித்யா சப்தேன கிம் கிராஹ்யம் இத்யுக்தே வித்யா பின்னம் கர்ம இத்யர்த்தஹ. தர்ஹி வித்யாஞ்ச அவித்யாஞ்ச யஸ்தத் வேத உபயம் சஹா இது உக்தம் கலு. துவயமபி யஹ உபயுங்கே சஹா தஸ்ய அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தம் அஸ்னதே. அவித்யா இத்யுக்தே சாஸ்திரீயேண கர்மணா மிருத்யும் தீர்த்வா, மிருத்யும் தீர்த்வா இத்யஸ்ய தத்ர கஷ்சித் அர்த்தா வக்தவ்யா. மிருத்யும் தீர்த்வா இத்யுக்தே பாபக்ஷயம் பாபம் நிவர்த்தி பாப நிவர்த்தியம் சம்பாத்ய வித்யா தத்துவஜானேன அமிர்தம் அமிர்தத்வம் அமிர்தம் அஸ்னதே மோக்ஷம் ப்ராப்னோதி இதி. एवम् अनेन वाक्येन एककर्तृकत्वम् उच्यते खलु साक्षात्, இப்போ ஒரு விஷயம், நஸ்யாதிதி நாபேக்ஷதே, கிம் பவதி யதி ஸ்ருத்யாதி பிரமாணம் ந சம்பவதி ததா கலு ததாத்வம் ஸ்யாத். இத்துக்தே இத்துக்தே சாக்ஷாத் ஸ்ருதிர் யதி நாஸ்தி ததானீம் கலு ஏக கர்த்ருகத்வ லாபாய ஏதாதிருஷி ஸ்திதி அஸ்தி வா இதி பரியாலோசனியம் இதி வாக்கியார்த்தம். இத்துக்தே கதஞ்சித் ஏக கர்த்ருகத்வம் ஊஹனீயம், ஊஹனீயம் ஸ்யாத், கதம் ஊஹனீயம், அங்காங்கி பாவமாதாய வா ஏக பிரதான நிரூபித அநேக அங்கத்துவம் ஆதாய வா, இதம் சர்வம் அனுமானேன ஊஹனீயம், ஏதத் சர்வம் கதா ஸ்யாத், சாக்ஷாத் ஸ்ருதி பிரமாணம் ந ஸ்யாத் சேத். சாக்ஷாத் ஸ்ருதி பிரமாணம் கர்த்தைக்கியம் சாக்ஷாத் போதயதி ஸ்ருதி, யதி சாக்ஷாத் ந போதயதி அனயோ ஏக கர்த்தா அபேக்ஷதே இது சாக்ஷாத் வச்சனேன ந பிராப்யதே சேத் ஏதாதிருஷீம் ஸ்திதிம் ஆலோச்ய கதஞ்சித் பிராபணீயம் பவிஷ்யதி தன்னாஸ்தி இது தாத்பரியம். தரி நஸ்யாஜதி சோதனம் நகர்த்தவியம், யதி ஸ்ருத்யாதி பிரமாணம் ந சம்பவதி ததா கலு ததாத்வம் ஸ்யாத் ஏவம் க்ரமேண ஊஹனீயம் ஸ்யாத். இதானி ஊஹனம் நாவசியகம், வித்யாஞ்ச அவித்யாஞ்ச யஸ்தத் வேத உபயகம் சஹா இதி ஸ்ருதி வாக்கியம் வர்த்ததே. தேன ஏதி பிரம்மவித் புண்ணியகிருத் ச, புண்ணியகிருத் பிரம்மவித், புண்ணியகிருத்தா இருக்கக்கூடிய பிரம்மவித், ரெண்டுமே சேர்ந்து இருக்கு இல்லையா, புண்ணியகிருத்ன்றதுனால கர்மாணி உக்தானி பிரம்மவித் இத்தனை பிரம்மஜானம் உக்தம். தரி பிரம்மஜானஸ்ய கர்மாச்சரணஸ்ய ச ஏக கர்த்ருகத்வம் ஞாயதே தேன ஏதி தேன ப்ராப்னோதி
1: சத்யேன லப்யஸ்தபஸா ஹ்யேஷ ஆத்மா சம்யக் ஞானேன ப்ரஹ்மசர்யேன நித்யம்.
0: சத்யேன லப்யஸ்தபஸா ஹ்யேஷ ஆத்மா சம்யக் ஞானேன ப்ரஹ்மசர்யேன, ப்ரஹ்மசர்யேன இத்யாதின கர்மாணி உக்தானி நித்யம் இத்யாதிகா கர்ம ஞானயோ கர்மணஹ ஞானஸ்ய ச மோக்ஷயேவ ஏகம் ஃபலம் ஏக ஃபலகத்வம் அபி அஸ்தி தரி க்ரம நியமஹ யுக்தஹ.
1: யத்யப்ய அக்ஷர கிரஹண மாத்ர பர்யவசாயித்வம் அத்யயன விதேஹே ததாபி விசாரயோஹ ந ப்ரவர்த்ய சம்பவஹ.
0: இப்போ அயமபி மகான் விசார விஷயஹ, இதானி எதுக்தம் ஞான கர்ம சமுச்சயஹ இத்துச்சதே கலு, தத்ர ஞான கர்ம சமுச்சயஹ அத்வைத சாஸ்திரே நாங்கீக்ரியதே இதானிம் உக்தரீத்யா அன்னைஹி நாங்கீக்ரியதே, தத்ர மகான் விசாரோ பவிஷ்யதி ஞான கர்ம சமுச்சயஸ்ய மோக்ஷஹேதுத்வம் அஸ்தி வா, வித்யாஞ்ச அவித்யாஞ்ச இத்யஸ்ய அயமர்த்தஹ அங்கீகர்த்தும் சக்யதே வா, அத்ர கா வித்யா உக்தா, மகான் விசாரஹ அயம் சாமான்ய விஷயோ நா இதானி யஹ உக்தஹ மகான் விஷயஸ.
2: ஞான கர்ம சமுச்சயவதஹ பேதா பேதவாதி
0: விரோத சத்யம் பாஸ்கரியை ரவி உச்சதே
2: ஏவ அங்கீகிருதம்
0: ஏவம் ஞான கர்ம சமுச்சய அங்கீகிருதஹ ஞானஸ்ய கர்மணஸ்ய சமுச்சித்ய மோக்ஷஹேதுத்வம். சமுச்சித்யா இத்துக்தே க்ரமிக சமுச்சய ஏவாயம், ஆதோ கர்ம அனந்தரம் ஞானம் இது. ஞான கர்ம சமுச்சயோ நாம அநேகதா பவதி யுகபத் சமுச்சய, ஞானானந்தரம் கர்ம இது சஹ பக்ஷ குத்ராபி நாஸ்தி, இதம் தூ கர்மானந்தரம் ஞானம் துவயோரபி மோக்ஷஹேதுத்வம் இது வர்த்தது. அது அத்வைதத்திலையும் அப்படிதான் இருக்கு, ஆனா சின்ன டிஃபரன்ஸ், அதெல்லாம் அதிசூக்மா பேதா பவதி. சா கா பேத சூக்மேத மைய உச்சதே அவகத்தும் சக்கியதே காலாந்தரே வதிஷ்யாமி. இது அந்தந்த சாஸ்திரங்கள் இப்போ பல சிஸ்டம் இருக்கு இல்லையா, வேதாந்த சிஸ்டம் சூக்மமான பேதங்கள் தான் இருக்கும், அது அந்த அளவுக்கு உற்பத்தி இருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கவே முடியாது. இது நம்மளுடைய கிரந்தமா இன்னொருத்தருடைய கிரந்தமா தெரிஞ்சுக்கவே முடியாது, அப்படி இருக்கும். அது ததா விபத்திர அபேக்ஷதே ததா ஏவ அத்யந்தம் சூக்ஷ்மஹ பேதஹ ஞாதும் சக்யதே. இதானி பஷ்யந்து குத்ரசித் மதபேதஹ இத்யுச்யதே கலு விவிதிஷோத்தேசேன யஜ்ஞானாம் விதானம் இதி பாமதீகாரஹ வாசஸ்பதி மிஸ்ரஹ வதந்தி இத்யுச்யதே, இது மயா உக்தம் கலு, இங்க அப்படி இல்லை, ஏதாவது கண்டனம் பண்றார் தரி அஸ்மாகம் கிரந்தோ ந இது நிர்ணயத்தும் சக்கியதே கலு இது நக்கியதே, இது அஸ்மாகம் மத்தியே விவரணகாராக இது வர்த்தந்தே தே பாமதீகாரஸ்ய மதம் கண்டயித்வா வித்யோத்தேசேனேவ யஜ்ஞாதீனாம் விதானம் இது சமர்த்தயந்தே. இப்போ என்னாச்சா, தரி ஏகஸ்மின்னேவ சம்பிரதாய அநேகே, இதெல்லாம் அவாந்தர பட்சங்கள் ஒன்றும் பெரிய இது இல்லை, தத்ர கிஞ்சித் பாண்டித்யேன அஸ்மாபி விற்பத்தி பலேன கௌ கௌசலேன பண்டிதாக கிஞ்சித் கிஞ்சித் வைலட்சணேன யோஜயந்தி. அதனால ஒண்ணும் முக்கிய அம்சத்தில் ஒண்ணும் தகராறு வர பாதகம் இல்லையே. வித்யோதேசன விகிதம் வா வீதுஷோதேசன விகிதம் வா இத்தித்திர அத்வைதினாம் மத்திய மதபேதா பவதி. அதனால ஒண்ணும் தத்ர கிம் பவதி தத்ர சாஸ்திரஸ்ய முக்கியாம்சஹ ந பாத்யதே கலு. சாஸ்திரஸ்ய முக்கியாம்சஹ ஏவ ரக்ஷணியா. அன்யத்ர தோ பண்டிதானாம் மத்திய விவாதாஹ பவந்தேவ தத் கௌதுகார்த்தம் பஹுவிசார கர்த்தும் சக்யதே. இதுபரம்
1: அன்னியக்கஷ்டனவிசாரவிஷயாகச்சதி.
0: விவரணகாரணாம் பக்ஷ பூர்வமீமாம்சகானாம் பக்ஷஸ்து அர்த்தஜ்ஞானபர்யந்தம் இதி அந்த பட்சம் இவர் ஒத்துக்கிறார். ஆனா எத்யபி அக்ஷர கிரகண மாத்திர பரியவசாயித்துவம் அத்யயன விதேஹே. அக்ஷர கிரகணம்னா என்ன தெரியுமா? சுவாதீன உச்சாரண பர்யந்தம் இதானி ததைவ வேதாத்யயனம் சமாப்தம் இது உச்சதே. கஹ அர்த்தம் அர்த்தம் தெரியும் அர்த்தமா? அர்த்தம் தெரியாது. கண்டஸ்தீகரணம் கண்டஸ்தீகரண பர்யந்தமேவ இத்யுக்தே ததனந்தரம் ந பட்டனீயம் இது அர்த்தம் ந. சுவாத்தியாயோத்யேதவ்யஹ இது விதினா கிமுச்சதே அர்த்தஜானம் மாஸ்து இது அபிப்பிராயோ ந. சுவாத்தியாயோத்யேதவ்யஹ இது விதினா கியத் பர்யந்தம் உச்சதே இத்யுக்தே அக்ஷரகிரஹண பர்யந்தம் வேதாத்யயனமேவ தஸ்ய விதேர அர்த்தஹ இது மதம். தேஷாமி மதம் ததைவ அஸ்தி இது ஞாயதே. இதானி யத்யபி அக்ஷரகிரஹண மாத்திர பர்யவசாயித்வம் அத்யயன விதே யத்யபி ததைவ ததாபி
1: ததாபி விசாரயோ ந ப்ரவர்த்ய சம்பவஹ.
0: தரிஹி விசாரே ப்ரவர்த்தி கதம் பவதி கேள்வி. தத்ராபி இதானிம் அத்வைத சம்பிரதாயே பாமதீகாராஹ மீமாம்சக மதம் அனுசரந்தி. மீமாம்சக மத அனுசாரேண அத்யயன விதிஹி ஸ்வாத்யாயோத்யேதவ்யஹ இதி விதிஹி அர்த்தஜான பர்யந்தம் அத்யயனம் விதத்தே இதி ஸ்வீகுர்வந்தி. மீமாம்சகாஹ அபி ததைவ ஸ்வீகுர்வந்தி. தத்ர கஷ்டன அம்சஹ இதானிம் வக்தவ்யஹ. மீமாம்சா சாஸ்திரஸ்ய ஆரம்பஹ கதம் இதி பிருஷ்டே அத்யயன விதி பலாத் இதி சமர்த்தனம் குர்வந்தி. கதம் இதி சேத் சுவாத்தியாயோத்யேதவ்யஹ இதி அத்யயன விதிஹி அயம் பிரயோஜனவத் அர்த்தஜானோத்தேசேன ஸ்வாத்யாயாத்யயனம் விதத்தே இதி பிராச்சீன ரீத்யா ஏவம் உத்தேச விதேயபாவம் வர்ணயந்தி. பிரயோஜனவத் அர்த்தஜானோத்தேசேன பிரயோஜனவத் அர்த்தஜானோத்தேசேன ஸ்வாத்யாயாத்யயனம் விதத்தே. பிரயோஜனம் அர்த்தஜானம் பிரயோஜனவத் அர்த்தஜானம் கிமர்த்தம் ததா வக்தவ்யம் இத்யுக்தே ஏதோ ஒரு அர்த்தம் புரியுறது அந்த மாதிரி இல்ல. பிரயோஜனவத் அர்த்தஜானம் யாதுஷம் அர்த்தஜானம் பிரயோஜனவத் பவதி தாதுஷம் அர்த்தஜானம் உத்திஷ்ய ஸ்வாத்யாயாத்யயனம் விதீயதே இதி. அர்த்தஜானம் கதா பிரயோஜனவத் பவதி? நிர்ணயாத்மகம் சேதேவ கலு. அர்த்தஜானம் த்வேதா பவதி கிம் விதித பத ததர்த்த சங்கதிகஸ்ய புருஷஸ்ய இதம் பதம் ததா ததா வரும் அங்க அங்க வரும். விதித பத ததர்த்த சங்கதிகஸ்ய பதம் தெரியும், பதத்தினுடைய அர்த்தம் தெரியும், பரஸ்பரம் அன்வயோபி பிரதீயதே இத்யுக்தே ஏகைகம் வாக்கியம் படித்துவா அப்படி கஷ்டித அர்த்தம் புத்தியதே கலு. சாங்கவேதாத்யயனம் ஜாதம் சேத் இது ஆரம்பே மயா உக்தம். சாங்கவேதாத்யயனம் கிருதம் சேத் எந்த வாக்கியம் படித்தாலும் ஒரு அர்த்தம் புரியும். சரி அர்த்தஜானம் ஜாதம் கேட்டா அப்படி இல்லை. இதன் பிரயோஜனவது அர்த்தஜானம் தான், இது வேலைக்கே உபயோகம் இல்லை. ஏன்னா சந்தேக சகிதமேவ இதம் அர்த்தஜானம் பவதி. நிர்ணயாத்மகம் தான், நிச்சயாத்மகம் நாஸ்தி இதம். ஏதோ ஒரு அர்த்தம் புரியுறது. சேனேனாபிச்சரன் யஜேதா இத்துக்தே சேன நாமகேன யாகேன இத்தபி அர்த்த பிரதீதிர் பவதி. சேன பக்ஷினா யாக கர்த்தவியா இத்தபி அர்த்த பிரதீதிர் பவதி. சேன பக்ஷிணம் ஸ்வீகிருத்திய அர்த்த யாக கர்த்தவியா இத்தபி இத்தபி அர்த்த பிரதீயதே. சேன நாமகேன யாகேன இத்தபி பிரதீயதே. தரிஹி மீமாம்சா நியாயம் யா ஜானாதி சயவ நிர்ணயதம் சக்னோதி அத்த சேன பக்ஷி ந விவக்ஷிதா கிந்து சேனாத்ம சேன நாமகோ யாக இது மீமாம்சகம் மீமாம்சக ஏவ நிர்ணயதம் சக்னோதி. தரிஹி யக்கிஞ்சித் அர்த்த பிரதீதிர்ன பரியாப்தா கிந்து நிர்ணயாத்மக அர்த்த பிரதீதி தஸ்யைவ பிரயோஜனம் பவதி இது கிருத்வா பிரயோஜனவத் அர்த்தஜான உத்தேசேன ஸ்வாத்யாயாத்யயனம் விதீயதே. தரி கிம் பவதி உத்தேச நிஷ்பத்தி பர்யந்தம் இதம் கர்த்தவ்யம் பவதி கலு. பிரயோஜனவத் அர்த்தஜானம் தவ யாவத் பர்யந்தம் பவதி தாவத் பர்யந்தம் அத்யயனம் இது லப்யதே. தாவத் பர்யந்தம் அத்யயனம் இத்யஸ்ய கோர்த்தா மத்யே மீமாம்சா அபி படனீயா இத்யர்த்தா. மீமாம்சா மத்யே பிரவிசதி யதி மீமாம்சா ந ஸ்யாத் நம தாத்பரிய நிர்ணாயக நியாய பரிசீலனம் யாவத் எதி நஸ்யா தரி நிர்ணயாத்மகம் அர்த்தஜானம் நபவிஷ்யதி தவ. தஸ்மாத் மீமாம்சாம் வினா अतः मीमांसा शास्त्र आरंभ कर्तव्य अथ अतो धर्म जिज्ञासा इत्यत्र निर्णय क्रियते यतः अर्थज्ञान पर्यन्तं वेदाध्ययनं विधीयते तदन्यथानुपपत्या मीमांसा शास्त्रस्य आरंभः आवश्यकः इति न भट्टपाद वार्तिकम् धर्मे प्रमीयमाणे हि वेदेन करणात्मना इति कर्तव्यता भागं मीमांसा पूरयिष्यति अस्य अर्थकः वेदेन धर्मे प्रमीयमाणे वेदत्तिनाल धर्म प्रमये सम्पादिकणं चोल्लुम्बोळ्ळुदु कथं इति इति कर्तव्यताकांक्षायां कथं इति आकांक्षा इति कर्तव्यताकांक्षा मीमांसया इति मीमांस इल्लैन्ना धर्म प्रम वराधु ஏதோ ஒரு தர்மம் இதுதான் தோன்றது இப்படிதான் எனக்கு
1: தோன்றதுன்னு
0: ஒரு சந்தேகம் தான் இடத்துல இப்படிதான் தோன்றது இப்படிதான் எனக்கு தோன்றது தோன்றது தோன்றது வச்சுன்னு பண்ண முடியுமா இன்னொருத்தருக்கு வேற விதமா தோன்றது என்ன பண்றது ஏவமேவ இது நிர்ணய அபேட்சதே ததர்த்தம் மீமாம்சா அஸ்து ஏவஞ்ச பிரயோஜனவத் அர்த்த ஜான உத்தேசேன ஸ்வாத்தியாயாத்தியனம் விதீயதே சேத் ஸ்வாத்தியாய சமக்ரோபி வேத எத்யேவம் பவதி तर्हि प्रयोजनवदार्थज्ञानं मीमांसां विना न भविष्यति इति कृत्वा अर्थविचारात्मकं शास्त्रम् आरम्भणीयं वेदार्थनिर्णयपर्यन्तं विचारः वेदवाक्यतात्पर्यव्युत्पादनात्मकं शास्त्रम् आरम्भणीयम् इति लभ्यते एतत् परित्यज्य यदि अक्षरग्रहणपर्यन्तमेव अध्ययनं स्वाध्यायोध्येतव्यः इति वाक्येन विधीयते इत्युच्यते तर्हि मीमांसा लभ्यते वा न लभ्यते अध्ययनं किमर्थं कर्तव्यमिति तत्र प्रमाणं नास्ति इदानीं यदा अक्षरग्रहणपर्यन्तमेव अध्ययनं कर्तव्यमिति स्वाध्यायोध्येतव्यः इति विधिना विहितम् इति यदि त्वया उच्यते तर्हि मध्ये मीमांसाशास्त्रस्य आरम्भे मीमांसा इत्युक्ते उभयविधमीमांसा कर्ममीमांसा ब्रह्ममीमांसा उभयोरपि कर्तव्यत्वं न भविष्यति कण्ठस्थं मन्याचि न आयितु इल्लामे आयितु अवदाम वरु इलिया तर्हि तत्र कथम् अयं इदं शास्त्रं तच्छास्त्रं च एकं शास्त्रमिति कृत्वा एतैः पृथक् न लिखितम् तावदेव पूर्वमीमांसाशास्त्रम् उत्तरमीमांसाशास्त्रं च एकं शास्त्रम् इति खलु मतं तस्मात् वेरेतलेवदा इति रण्डुमे आरम्भिकर्तुक् प्रमाणमे इल्लाम पोयिडु इलिया अतः पृच्छति यद्यपि अक्षरग्रहणमात्रपर्यवसायित्वम् अध्ययनविधेः तथापि विचारयोर्न प्रवृत्त्यसम्भवः विचारयोः पूर्वोत्तरमीमांसाविचारयोः शास्त्रम् एकं परन्तु विचारः भिन्नः अद् कर्मविचारम् इति ब्रह्मविचारं शास्त्रम् उन् द्वयोर्विचारयोः आरम्भ एव न स्यात् खलु इति प्रश्नस्य समाधानम् आरभते यद्यपि इत्यनेन
1: साङ्गाध्ययनेन आपाततः पदार्थमात्रप्रतीते
0: तर्हि समाधानं किम् इत्युक्ते एतावता अर्थविचारात्मकम् इदं शास्त्रं न आरम्भणीयम् इति न भविष्यति आरम्भणीयम् एव इत्यत्र प्रमाणान्तरं प्रदर्शयितुं शक्यते किं साङ्गवेदाध्ययनेन आपाततः पदार्थमात्रप्रतीतेः तदनु
1: तदनु ब्रह्मणः स्थूलोपासन ज्योतिष्टोमादि विधायकानां वाक्यानां सूक्ष्मोपासनभूत दहरादि विद्याविधायकानां च परस्परविरोधाभासं पश्यन् तद्विचारे पुरुषार्थाकांक्षी पुरुषः स्वयमेव प्रवर्तते
0: விதியே தேவையில்லை அர்த்தம் இப்ப விதி விதி மூலமாக அர்த்த விசாரத்துல பிரவர்த்தி வராதேன்னு கேள்வி வந்தது ஏன்னா விதி வந்து அக்ஷரகிரகண பர்யந்தமே பிரவர்த்ததே அக்ஷரகிரகண பர்யந்தம் அக்ஷரகிரகணம் உத்திஷ்ய வேதாத்தியனம் விதியதே இத்துக்தே சஸ்வர அக்ஷர உச்சாரண சாமர்த்திய பர்யந்தமே தேன விதினாம் போதிதம் அப்ப அந்த விதி மூலமா இப்ப விசாரம் பண்ணணும்னு கிடைக்காது கிடைக்காது இல்லையா சரி விசாரம் பண்ணணும்னு எப்படி கிடைக்கிறது தது பிரமாணம் தத்ர விதிர்ன ஆவசியகா விசார கர்த்தவியா இத்தியத்ர விதிரேவ நாவசியகா விதி வினைவ பிரவர்த்தி உபபத்தே இது சமாதானம் பிரஷ்னா சமாதானம் தெரியறது இல்லையா ஏதோ உபன்யாசம் மாதிரி எடுத்துக்க கூடாது பிரஷ்னா சமாதானம் கிளியர் பவே நாவசியகம் தன் நஸ்வீக்ரியதே இத்துக்தம் கலு நஸ்வீக்ரியதே இத்தியத்ர காரணம் வக்தவியம் பகுனி காரணானி வக்தும் சக்யந்தே மீமாம்சகைர் உக்தம் தெஜ்யதே மீமாம்சகை கிமுக்தம் அர்த்தஜான பர்யந்தம் அர்த்தஜானோத்தேசேன பிரயோஜனவத் அர்த்தஜானோத்தேசேன ஸ்வாத்யாயாத்தியனம் விதியதே ஸ்வாத்யாயாத்தியனேன பிரயோஜனவத் அர்த்தஜானம் பாவயேத் ஏவம் விதேர் அர்த்தஹ வக்தவ்யா பாவனா முக்கிய விசேஷிக போதஹ ஏவம் வக்தவ்யா தத் ந இதி கண்டனம் கர்த்தவ்யம் கர்த்தவ்யம் கலு மகான் விசாரஹ ச மகான் விசாரஹ தர்ஹி தத்ர கிம் பவதி, அநேகாக யுக்தே, ஏதோ ஒன்னு உங்களுக்காக சொல்றேன். இப்ப அக்ஷர கிரகணம் அந்ததோகத்துவ பிரதமோபஸ்திதம், அர்த்த ஜானம் பஷாதுபஸ்திதம், அக்ஷர கிரகணம் பிரதமோபஸ்திதம், தஸ்ய தியாகே மானம் நாஸ்தி, தஸ்மாத் அக்ஷர கிரகணோத்தேசேனைவ. அபிச்ச ஸ்வாத்யாய அத்யேதவ்யஹ, மயா விஸ்மிருதம், தத்ர அநேகாக யுக்தயஹ பவந்தி, விவரணகாரணமபி அதோ அயமேவ பக்ஷ. அக்ஷரகிரகணோத்தேசேன திருஷ்டுவா திர விசாரஸ்து பிருத்தகேவ கர்த்தவ்யா, பரந்து யுக்தீனாம் கிஞ்சித் மனசி சங்கிரஹோ வா கர்த்தவ்யா, அத்தையும் லிகிதம் பவதி, விஸ்தரேண லிகிதம் பவதி, சஹ சர்வோபி வாக்கியார்த்த விசாராய விசிஷ்ட நிரூபண விஷயா சஹ பவதி. அத்ய சமாபயாமி.
1: ஆபாதஹ பிரஷ்னஸ்ய உத்தரம் ஆபாதத்தஹ உக்தம்.
0: ஏதாவதே மயா உக்தம், பஹு வக்தவ்யம் வக்தும் சக்யதே அத்ர, தயோர் மத்யே ததா மீமாம்சகானாம் பக்ஷஹ துர்பலோ நாஸ்தி, தேபி பிருச்சந்தி அர்த்த ஜ்ஞான பர்யந்தம் அத்யயனம் ஆவஸ்யகம், அந்நா ஏதே தோஷா பவந்தி இது தே பிரச்சந்தி, தஸ்ய சர்வஸ்ய கண்டனம் கர்த்தவ்யம். அது ஒரு பெரிய விசார விஷயம். அத்யயன விதி அக்ஷர ஜான பர்யந்தம் அத்யயனம் விதத்தே வா, அர்த்த ஜான பர்யந்தம் அத்யயனம் விதத்தே வா இது. அத்த தூ அத்த பிரதான விஷயஸ்து கா பவதி, யத்யபி அக்ஷர ஜான பர்யந்தம் ஏவ அத்யயனம் விதத்தே, தத்விஷய கிமபி நோக்தம் தைஹி, சஹ பிருதக் விசாரணீயா விஷயஹ, ததாபி சாஸ்திர விசாரஸ்ய ஆரம்போ ந பவதி இது ந, சாஸ்திர விசாரஸ்ய விதிமுலா விதிபலாத் ஆரம்பம் ந பவதி கலு இத்யுக்தே மாஸ்து, விதிபலாத் ஆரம்பம் இது நாபேக்ஷதே, ஆரம்பே பிரமாணம் தூ பவதி ததுச்சதே, தது பந்த்யர்த்தம் யோஜயித்வா சமாபயாமி. கிம் பவதி சாங்கவேதாத்யயனேன சாங்காத்யயனேன ஆபாததஃ பதார்த்த மாத்ர ப்ரதீதிர்பவதி, பதார்த்தா ப்ரதீயந்தே வாக்கியார்த்தோபி ந ப்ரதீயதே இதி அபிப்ராய, குதஃ வாக்கியார்த்த ப்ரதீயதே ஆனால் நிச்சயாத்மகம் ந பவதி, நிச்சயாத்மக ஜானம் கிம் பவதி, பதார்த்த ஜானமேவ, அஸ்ய பதஸ்ய அயம் அர்த்தஹ இத் அஸ்ய நிச்சயவ பவதி, வாக்கியார்த்த ஜானம் நாம ஜானமேவ தத் ந இதி வக்தும் ந சக்யதே, இப்படி தான் தோன்றதுன்னு சொன்னா ஞானம் சொல்ல முடியுமா, நிச்சயாத்மகமா இருக்கணும் இல்லையா, அப்பதானே ஞானம், தரிஹி வாக்கியார்த்த விஷய நிச்சயாத்மக ஜானம் தஸ்ய ந பவதி இதி கிருத்வா சஹ ஸ்வயம் பிரவர்த்ததே இதி புருஷார்த்தாகாங்க்ஷி. ஆமா, இன்னும் தெளிவா ஒண்ணு தெரியலன்னா அது உபயோகம் இல்லையா, தெரிஞ்சுட்டு சுயமா பிரவர்த்திச்சிருவா இல்லையா, வாக்கியானி எதா பட்யந்தே வாக்கியானாம் எத்யத் வாக்கியம் தத் பிராமாணிகம் வாக்கியம் தத் நிச்சயாத்மக சாப்தபோத ஜனகம் லோகத்தில் வியாப்தி இருக்கு, எத்யத் பிராமாணிகம் வாக்கியம் தத் நிச்சயாத்மக போத ஜனகம், நிச்சயாத்மக போத தாத்பரியகம், நிச்சயாத்மக போத தாத்பரியகம் இருக்கு, வேத வாக்கியான்யபி பிராமாணிகானி வாக்கியானி, தரி அவசியம் நூனம் ஏதேஷாம் வாக்கியானாம் நிச்சயதும் யோகியா கஷ்டன அர்த்தோ வர்த்ததே, எனக்கு அது கரெக்டா தெளிவா வரலன்னா கூட இதுக்கு கண்டிப்பா ஒரு அர்த்தம், ஒரு நிச்சயாத்மக ஜானம் இதக பவிஷ்யதி, பிராமாணிகமான ஒரு அர்த்தம் இருக்கும் அவனுக்கு தெரியும் இல்லையா, வேதாத்தியனம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அர்த்த ஜானம் அவருக்கு அவனுக்கு வரதா, வரல, சாங்க வேதாத்தியனம் மாத்திரம் வரல, தெரிக்கும் கர்த்தவியம் விசார கர்த்தவியா சுயமேவ ஜானாதி, அதற்கும் விதி தேவையா, விதியே தேவையில்லைன்னு சொல்ற, விதி தேவையே இல்லைன்னு விசாரம் பண்ணணும் சொல்றதுக்கு, விதி தாவதே அஸ்வஹ அனுவர்த்தனம்
3: கொள்வோம். ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.